நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜய முதிரையே. ஆத்மியா பந்துளே, கிளிஞ்ச சீதாராமாழ்வீர் அரு நடுவளச்சிலு சீதாராமாழ்வீர் பரித்தினச்சின கிளிஞ்ச பாரத துளு சாகித்யத கரஜனகு பாரிமல்ல ஒஞ்சி கோரிக்கை என்று பண்ணது நம்ம மாத்த தெரியுதா. துளுட்டு ராமாயணனு பரித்தினார் மந்தார கேசவ பட்டர் அருண சதமானோத்சவம் நடத்தொண்டு துளு வால்மீகி இந்த அரைகு புதர்ந்தாண்ட சீதாராம ஆழ்வீரன் துளு வியாசேன்னு நம்மளை போலி. ஆறு ஹரிச்சந்திர காவியனு பரைத்திரு கீதத தீர்ல பரைத்திரு ஆறு ஜுவப்புனக பிரகட ஆவந்தேத்தினு துளு அக்காடமி சாவரத்தோர்மனத்த 17 பிரகடம் அல்த்தது. இனி துளுட்டு ராமாயண மகாபாரத ரெண்டுலா பத்தியில காண்டு பசங்காவடு புஷ்கல்குமாரவாடு ஈ ஒஞ்சி காவியனு சந்திரகலானந்தவரல பகுஷா துளு ராமாயணத ஒஞ்சி வாச்சனத பொறுத்துடு துளு கூட்டத 25 வருஷோடு ஒஞ்சி வார எங்கள துளு ராமாயணத சப்தாமல்தா அனிலா விவரணையான கொருதினி சந்திரகலானந்தவர் முள்ளிரு ஆறு புஷ்கர்குமார் ஒஞ்சி வார இடி ஆ காரியக்கிரம கொருத முரணி முரணி ஏழதே சுகிப்பு துளு ராமாயணத காரியக்கிரமனு வல்ப பெல்தங்கடி ரெங்கல் மல்தொந்து பைத அண்ட தும்பத்தாது நீ கெளிஞ்ச பாரதனு மல்தொந்துள்ள பக்த கவி ஆயின குமாரவியாசை பரித்தி நஞ்சின பாரத கலியுக துவாபர ஆகுது பண்ணிட்டு குமாரவியாசே குமாரவியாசே தான் மகாபாரதனு தாயே பரையினு பண்பேக ஆயன பாரதத சுருட்டே பண்பே திணிக்கிதனு பணிராய ராமாயணத கவிகள பாரதலி ராமாயண பொடித்தினாது பரித்தேரு ஐக்கப்படாது யான் ராம மகாபாரத பரைய வந்துள்ளேன். இனிக்கானக சீதாராமாழ்வர்னா ஈ ஒஞ்சி சங்கலனம் இந்த பூரா பகுஷா வாச்சன பிரவச்சனம் அல்படித்தது என்ன நுடி அக்கல நலிக்கே புஷ்கல்தார்னா சுகிப்பு ஐந்து கேணு நக்கல் நிக்கலு ஆரம்பம் அல்த்தொந்துள்ள இந்த பார்த்தகு பகரித பாக்ய பாஷுபதாஸ்திர பிரதன பிரதான தன சபரசங்கர விலாச பரம்பன மஞ்சு பாரி பொருளுத பாக குமாரவியாச பாரதோடு மூல வியாச பாரதோடுல அஞ்சித்தின ஒஞ்சி பாகனும் நிக்கல தும்பு தியர சந்தோஷப்படைப்பா.

அர்ஜுனே திரௌபதி நடக்க பைது யானு மலைக்கு போந்துள்ளேன் பண்ணக ஆ திரௌபதி பண்பலுகே போப்பினவு எட்டேனே போயினாரு நிஷ்டெடு தபசு மல்போடு சர்வத சுக்குனு என்னியரபல்லி மூலடு குமார வியாசல் அஞ்சனை பண்ணே நினையதிரு தனு சுகவா நின விரோதிய சிரியா என்னைய பரிபவா சர்வ சுக்குனு நினைப்பினே தேவர்னா கொஞ்சம் ஆராதனை மல்பிற சாத்தியா பூஜி மாத்திராத்து தான் தாயகு போதே பண்பன எச்சலுமே போடு நின விரோதிய சிரியா பகினாயின் சொல்லி பாரிய குசிர் உள்ள எஞ்சான போய் நஞ்சின பாண்டவர் கூட பர்ரபல்லி பண்டுது நங்கல மடஸ்தானம் கித்து நஞ்சின மாதா சம்பத்துள்ள ஆயனே அனுபவம் அல்த்தொந்துள்ளே அஞ்சு நல்ப ஆ விரோதின சிறின நினைப்புலா அவு மாத்திராத்து இனி காணகா இனி கோடெடு இ பிரபஞ்சோடு அவந்தை இத்து நஞ்சினா மமல்ல அகர்ணம் அல்தே இருக்க உறவேர் நக்குழு திஞ்சிது சபெட்டு பொன்னொருத்தின மானாபகாரண வஸ்திராபகாரம் அல்புணஞ்சின வஞ்சி பரிஸ்தி என்னைய பரிபவ எங்காயின பங்க எங்காயின கஷ்ட வா கண்டனியலு சைசிர சாத்திய உண்டு நிகலானி தர்மோ விடது மணிப்பந்தே குள்ளியாரு ஆனா இனிக்கானக அவகாச உண்டு எங்காயின கஷ்ட அகில் மாதன அந்நாய அகில்ன வஞ்சி அரத்தானது ஆழ்விக்கே உந்தின மாத நினைத்தது போய் நஞ்சின பேலின் சாதித்தது சிவானுகிரகு ஈடாது இரு பருடு பண்டது பண்பலு அப்பகா அர்ஜுனே பண்பேகே அவுதால கொத்திஜந்த அத்து திரௌபதி ஆ தேவரின் ஒலிசொடு தும்பத சாதிதாத பண்பின தீர்மானம் அல்த்தியான பிதடியே அஞ்சாது நிக்கலு வா ஆலோசனை மல்பு பிடிச்சி இந்த பண்ணது மாத்திரைகள சமதாரிக்கை மல்த்தது அர்ஜுனே நடத்தொன்னு நடத்தொந்து போப்பே படக்காயமே

0: ವಿಕಸಿತ ಭಾರತ ಗ್ಯಾರಂಟಿ ಫಾರ್ ರೋಜ್ಗಾರ್ ಮತ್ತು ಆಜೀವಿಕಾ ಮಿಷನ್ ಗ್ಯಾರಂಟಿ ವಿಬಿಜಿ ರಾಮ್ಜಿ ಯೋಜನೆಯಡಿ ಗ್ರಾಮೀಣ ಕುಟುಂಬಗಳಿಗೆ ವೈಯಕ್ತಿಕ ಹಾಗೂ ಸಾರ್ವಜನಿಕ ಉದ್ಯೋಗಾವಕಾಶ.
1: ಗಂಡು ಹೆಣ್ಣಿಗೆ ಸಮಾನ ವೇತನ, ಪ್ರತಿದಿನದ ಕೂಲಿ 382 ರೂಪಾಯಿ, ನೇರವಾಗಿ ಬ್ಯಾಂಕ್ ಖಾತೆಗೆ ಜಮೆ.
0: ವರ್ಷಕ್ಕೆ 125 ದಿನಗಳ ಉದ್ಯೋಗದ ಭರವಸೆ.
1: ಕೆರೆ, ರಸ್ತೆ, ನೀರಿನ ಸಂರಕ್ಷಣೆ, ಗಿಡ ನೆಡುವುದು ಸೇರಿದಂತೆ ಅನೇಕ ಅಭಿವೃದ್ಧಿ ಕಾಮಗಾರಿಗಳಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ ಆದಾಯ ಗಳಿಸಿ.
0: ಹೆಚ್ಚಿನ ಮಾಹಿತಿಗಾಗಿ ನಿಮ್ಮ ಹತ್ತಿರದ ಗ್ರಾಮ ಪಂಚಾಯತ್ಗೆ ಇಂದೇ ಭೇಟಿ ಕೊಡಿ.
2: ವಿಬಿಜಿ ರಾಮ್ಜಿ, ವಿಕಸಿತ ಭಾರತದ ಕನಸು ನಿಮ್ಮ ಜೊತೆ. ಪ್ರಕಟಣೆ ದಕ್ಷಿಣ ಕನ್ನಡ ಜಿಲ್ಲಾ ಪಂಚಾಯತ್ ಮಂಗಳೂರು.
3: ಕೇಳುಗರೆ, ಸಕಲ ಜೀವರಾಶಿಯನ್ನು ಹೊತ್ತಿರುವ ಭೂಮಿಯು ಸಸ್ಯಗಳಿಗೆ ಆಧಾರ ಕೊಡುವುದರ ಜೊತೆಗೆ ಅವುಗಳ ಬೆಳವಣಿಗೆಗೆ ಅವಶ್ಯಕವಿರುವಂತಹ ನೀರು ಮತ್ತು ಎಲ್ಲ ರೀತಿಯಾದಂತಹ ಪೋಷಕಾಂಶಗಳನ್ನು ನೀಡುವಲ್ಲಿ ಮಣ್ಣಿನ ಪಾತ್ರ ಮಹತ್ವದ್ದು. ಮಣ್ಣಿನ ವೈಜ್ಞಾನಿಕ ಪರೀಕ್ಷೆಯಿಂದ ಅದರ ಗುಣಧರ್ಮಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ನಮಗೆ ಬಹಳ ಸಹಾಯಕ ಆಗ್ತದೆ. ಈ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ಇವತ್ತು ನಮ್ಮೊಂದಿಗೆ ರೇಡಿಯೋ ನಿನಾದ 90.4 FM ಕೇಳುಗರಿಗೆ ಸೊಲ್ಮೆಲು ಇನಿತ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮಡು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೂ ಶ್ರೀ ಧರ್ಮಸ್ಥಳ ಮಂಜುನಾಥೇಶ್ವರ ಕಾಲೇಜಿದ ರಸಾಯನಶಾಸ್ತ್ರ ವಿಭಾಗದ ಮುತಾಲಿಕೇಡು ನಡತೊಂದುಪ್ಪುನಂಚಿನ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷಾ ಕೇಂದ್ರದ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷಕರಾಯಿ ನಂಚಿನ ರಂಜಿತೆಯನ್ನು ನಮ್ಮೊಟ್ಟುಗೊಳ್ಳೇರು. ಆರೆ ಇನಿ ನಮಕ್ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆ ಬೊಕ್ಕ ನೀರುದ ಪರೀಕ್ಷೆದ ಮಹತ್ವ ಅವು ದಾಯಿಗ್ ಬೊಕ್ಕ ಎಂಚಮಲ್ಪುಡು ಐಕ್ ಉಪ್ಪುನಂಚಿನ ವಿಧಾನಲು ದಾದ ಮತ ಈ ವಿಚಾರವಾದ ನಮಕ್ ಮಾಹಿತಿ ಕುರಿಯರವುಳ್ಳೇರು. ಕಾರ್ಯಕ್ರಮಗು ಮೊಕ್ಕೆದ ಸುಲ್ಮೆಲು
4: ಸುಲ್ಮೆಲು ಸರ್
3: ಇತ್ತೆ ಪ್ರತಿ ಒಂಜಕ್ಲ ಮಣ್ಣು ಭಾರಿ ಮುಖ್ಯ. ಅವು ಕೃಷಿ ಆದಿಪ್ಪು ಅತ್ತಂಡ ಒವೇ ರೀತಿದ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳು ಆದಿಪ್ಪು. ಈ ಮಣ್ಣಡೆ ನಮ್ಮ ಭೂಮಿದ ಒಂಜಿ ಅಸ್ತಿತ್ವ ಉಂಡುದು ಪನ್ನುಲಿ. ಇತ್ತೆ ಸುರುಕಾದ ಈ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆ ದಾಯಿ ಮಲ್ಪುಡು ಪಂದ್.
4: ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆ ನಮ್ಮ ಮಲ್ತಂಡ ಸರ್ ಇಟ್ ಇಪ್ಪು ನಂಚಿದ್ನ ಪೋಷಕಾಂಶ ನಮಕ್ ತೆರೆಯೋನು ಅಲ್ಲಿ ಆ ಪ್ರಮಾಣ ಒಟ್ಟು ಉಂಡು ಪಂಡದ ನಮಕ್ ಗೊತ್ತಾಕೊಂಡು ನಮ್ಮ ಬೇತೆ ಬೇತೆ ಕೃಷಿ ಮನ್ಪುನಾಗ ಅವಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ ಏತ ಪೋಷಕಾಂಶ ಪಾಡುಡು ಪಂಡದ ನಮಕ್ ತೆರೆಯೋನು ಅಲ್ಲಿ ಅಂಚನೆ ಆ ಮಣ್ಣು ನೀರು ತ ತೇವಾಂಶ ಏತ ಆ ಮಣ್ಣು ದಿತ್ತದ ದೀವುಂಡು ಆ ಒಂಜಿ ಆಯ್ತನ ಸಾಮರ್ಥ್ಯ ಬೊಕ್ಕ ಗಾಳಿ ಆಡು ನಂಚಿನ ಒಂಜಿ ಸಾಮರ್ಥ್ಯ ಅವೇನು ಕೂಡ ನಮಕ್ ತೆರೆಯೋನು ಅಲ್ಲಿ.
3: ಈ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆ ಮಲ್ಪುಣದಾದ್ರ ನಮ್ಮ ಕೃಷಿಕರಿಗೆ ದಾದ ಮತ ಒಂಜಿ ಲಾಭ ಆಪುಂಡು.
4: ಮಸ್ತ್ ಲಾಭ ಉಂಡು ಸರ್ ಪಂಡ ಇಟ್ ಪೋಷಕಾಂಶಗಳ ಪ್ರಮಾಣ ಮಾತ್ರ ಆತಂದೆ ಅವೇಟ್ ರಸಸಾರ ಉಂಡತೆ ಅವು ಮುಖ್ಯವಾದ ಒಂಜಿ ಪಾತ್ರ ನಿರ್ವಹಣೆ ಮನ್ಪುಂಡು. ರಸಸಾರ ಪಂಡ ಇರೆಗ ಮಣ್ಣು ಪುಲಿ ಅಂಶ ಉಂಡ ಅತ್ ಕ್ಷಾರ ಉಂಡ ಪಂಡದ್ದು ನಮಕ್ ಗೊತ್ತಾಪುಂಡು ಪಂಡ ಒಂಜಿ ರೇಂಜ್ ಉಂಡು ಪಿ ಹೆಚ್ ರಸಸಾರಗ ಪಂಡ ಅವು ಸೊನ್ನೆ ಇರದ ಶುರುವಾತ್ 14 ಒಂಜಿ ರೇಂಜ್ ಉಂಡು ಅವೇಟ್ ಏಳು ಮನ್ಪುನ ತಟಸ್ಥ ಏಳಿರದ ಕಮ್ಮಿ ಇತ್ತಂಡ ಅವು ಪುಲಿ ಅಂಶ ಅನ್ನು ಅಂಡದ ಅರ್ಥ ಅವು ಏಳಿರದ 14 ಉಳ್ಳಾಗಿ ಇತ್ತಂಡ ಅವು ಕ್ಷಾರ ಪಂಡದ ಒಂದ್ ಪೇರು ಅವೇ ಒಂಜಿ ಏಳಿರದ ಕಮ್ಮಿ ಇತ್ತಿನ ನಾಂಡ ಇತ್ತ ನಮ್ಮ ಉದಾಹರಣೆಗೆ ನಮ್ಮ ದಕ್ಷಿಣ ಕನ್ನಡ ಹೆಚ್ಚಿನ ಜನಕ್ಕೆ ಬೆಳೆ ಪುನಂಚಿನ ಕೃಷಿ ಅವು ಕಂಗ್ ಬೊಕ್ಕ ತಾರೆದ ಕೃಷಿ ಮಂತೊಂದಿ ಪುನಂದ್ ಅವೇಕ ದಾದ ಪಂಡ ಇರ ಸುಣ್ಣದ ಪೊಡಿ ಪಾಡುವೆರು ಕುಮಾಯ ಪೇರು ಅವನ್ನು ಪಾಡುವೆರು ಅವು ದಾಯ ಪಾಡುವೆರು ಪಂಡ ಮಣ್ಣದ ಒಂಜಿ ಪುಲಿ ಅಂಶ ಇಪ್ಪಣದೆ ಅವು ಪೋದು ಅವು ಕ್ಷಾರ ಗುಣಮಟ್ಟಕ್ಕೆ ಬರೋಡು ಅಂಚ ಬತ್ತನಂದಂಡ ಅವೇಟ್ ನಮ್ ಎಡ್ಡೆ ಇಳುವರಿ ಬರ್ಕೊಂಡು ಆ ಒಂಜಿ ಕಾರಣಕ್ಕೆ ಮಣ್ಣದ ಒಂಜಿ ಪರೀಕ್ಷೆ ಮಣ್ಣು ಪಡಾಪನ ಸರ್ ಅವಂಜಿ ನಮಕ್ ತೆರೆಯೋನು ಅಲ್ಲಿ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆ ಮಣ್ಣು ತಂಡ
3: ಎಡ್ಡೆ ಮಾಹಿತಿ ನಿಪ್ಪಂಡ್ರೆ ಅಂಚನಿತ ಈ ಮಣ್ಣದ ಮಾದರಿನ ನಮ್ಮ ದೆಪ್ಪುಡಂಡ ಐಕ್ ಒಂಜಿ ಅತಿ ವಿಧಾನಲೂ ಇಲ್ಲ ನಮಕ್ ಅನ್ನ ಎಂಚ ದೆಪ್ಪುನ ಕ್ರಮ ಎಂಚ
4: ಇತ್ತೆ ಯಾನು ಇರಗ ಕಂಗದ ಕೃಷಿ ಸಂಬಂಧಪಟ್ಟದೆ ಒಂದು ಉದಾಹರಣೆ ಪನ್ಪೆ ಸರ್ ಇತ್ತೆ ಒಂಜೇಕ್ರ ಜಾಗ ಉಂಡುಂದಿ ಎನ್ನಲೆ ಇರನ ತೋಟ ಆ ಒಂಜೇಕ್ರ ಜಾಗ ನಮ್ಮ ದಾದ ಮನ್ ಪಡ್ಬಂಡ ಅಲ್ಪದ ಒಂಜಿ ಮಣ್ಣು ದ ಟೆಕ್ಸ್ಚರ್ ಆ ರೀತಿ ಉಂಡು ಪಂಡದ ನಮ್ಮ ತು ಓಡಾಪುಂಡು ಫಸ್ಟ್ ಪಂಡ ಅವು ಕಪ್ಪು ಮಣ್ಣು ಉಂಡ ಅತ್ತಂಡ ಜಂಬಿಟ್ಟಿಗೆ ಆಟ ರೀತಿ ಉಂಡ ಅತ್ತಂಡ ಸೇಡಿ ಮಣ್ಣು ಉಂಡ ಅವೇನು ಪೂರ ನಮ್ಮ ಒಂಜಿ ಸರಿಯಾದ ರೀತಿ ಒಬ್ಸರ್ವ್ ಮಣ್ಣು ಪಡ ತೂ ಓಡಾಪುಂಡು ಅಂಚ ತೂದು ನಮ್ಮ ಅತ್ತಂಡ ಆ ಒಂಜಿ ನಮ್ಮ ಬೆಳೆಯ ನಂಚಿನ ಕೃಷಿ ಭೂಮಿ ಅವು ಗುಡ್ಡ ಪ್ರದೇಶನ ಅತ್ತಂಡ ಕಂಡ ಕೆಲವು ಹೊಸ ಕೃಷಿ ಮಣ್ಣು ಬೇರು ಇತ್ತೆ ಬರಕಂಗದೈ ನಡೊಂದು ಆ ರೀತಿ ಮಣ್ಪನ ಸಂದರ್ಭ ಅವೇನು ಪೂರ ನಮ್ಮ ಒಂಜಿ ಸರಿಯಾದ ರೀತಿ ತೂದು ಆ ಒಂಜಿ ಭೂಮಿಗೆ ಸರಿಯಾದ ರೀತಿ ಮಣ್ಣ ಸ್ಯಾಂಪಲ್ ಬೇತೆ ಬೇತೆ ಕಡೆಟ್ಟದೆ ಪೊಡಾಕೊಂಡು ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಒಂಜೆಕ್ರ ಜಾಗ ಉಂಡೊಂದು ನಮ್ಮ ನಿರ್ಧಾರ ಮಂತದ್ದು ಅವೇಟ್ ದೆಪ್ಪನಾಂಡ ಒಂಜಿ ಎರಡು ಮರತ ನಡುಟು ಸಮತಟ್ಟು ಜಾಗಟ್ಟು ಪೂರ ಕಜಾವು ಇಂಚಿನ ಈ ಸೊಪ್ಪು ಕರದ ಪರಿಪುಣದೆ ಅವೆತ್ತದ ದಕ್ಕೊಂಡು ನಮ್ಮ ಬುಕ್ ಆ ಒಂಜಿ ಜಾಗಡ್ದು ಅದ ಪಂಡ ಒಂಜಿ ಆ ஓய் கிருஷி ஆவட அவைத்த பேர் ஏற்று ஆளாக போகும்போது அவைத்த ஐநா இஞ்சி விஷயத்த நிர்தாரம் பண்ணது நம்ம ஆத்த ஆளாக மண்ணு தான் மாதிரி போடாக்கணும் கொஞ்சம் வீ ஷேப்பட்டு ஒஞ்சரை ஃபீட்டு அத்தாண்ட ரெண்டு ஃபீட்டு மட்டும் ஆல மண் போடு ஆல மண் தான் மண் புரதெடுத்து பிதை பாடுவோடு அவன் நமக்கு புரிச்சு நமக்கு போட நோவு பண்ணிட்டா கொஞ்சம் ஆளாட்டு நம்ம கொஞ்சம் சைடு இருந்து மித்துறது அடி தலாகு முட்டால வந்து கிரசது தெப்போடு அத்தாண்ட கொஞ்சம் ஸ்லைஸ் மண் தெப்போடு பண்டா வீட்டு பெத்த பெத்த பதரம் உண்டாது ஏறு தூதிப்பாரு மண்ணு தான் உங்கள்கிட்ட கொஞ்சம் கிளச மண் பண்ணாரு ரைத்தாது அந்த ஆல்போ கொஞ்சம் கிருஷி பூமி தான் கொஞ்சம் மேல் பதற தூதிப்பாரு கொஞ்சம் கப்பு மண்ணு இப்போ ஐட்டு கொஞ்சம் சூறு பலவத்தது ஜாஸ்தி இப்போ அவை ஆ மத்திய பதராட்டு கொஞ்சம் சூறு பலவத்தது கம்மி இப்போ அத்தான் சூறு ஆளுக்கு போயினே பலவத்தது கம்மி இப்போது மேலு பதரோட தாதா பண்ட இருக்கு பெத்த பேத்த மரத்துல என்ன சொப்பு அத்தாண்ட பெத்த உபயோஞ்சி வஸ்துல கராது அவு ஃபலவத்தத்தை ஜாஸ்தி இப்போ அல்ப அல்ப பாக்டீரியா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்புறம் ஜாஸ்தி இப்போ ஃபலவத்தத்தைன்னு மண் தோந்து இப்போ எரகுள் அப்புறம் இப்போது நக்குரு நக்குரு பண்ணப்பா அவு பூரா மஸ்து ஃபலவத்தத்தை குறந்து இப்போ அவஞ்சி பூரா நமக்கு அவரேஜ் போர்டு பண்ணா அவன் நம்ம மித்துறது அடிக்கு முட்டெல்லாம் சாம்பிளிங் மண் பண்ணாக்க கெரசுது மண் வந்து போடா பண்ணு அவே ரீத்திட்டு பேத்த பேத்த நம்ம கடைட்டு கொஞ்சம் நாலு கடைட்டு குருத்து மண்ணுது அவஞ்சி ஜாகல நம்ம மண்ணுன்னு கலெக்ட் மண் போடாக்குண்டு தெத்தது அவன் வந்து கிளீன் ஆயினு வந்து பிளாஸ்டிக் சாதரா இப்போது அத்தி நம்ம பேப்பர் தமித்துக்கு பாடுது அவன் சரியான ரீதியில் மிக்ஸ் மண் போடும் மிக்ஸ் மண்ணது ஐட்டு வந்து நாலு பாகம் மண் போடும் பண்ட ஐட்டு வந்து மல்ல மல்ல கல்லி தின பூரா நம்ம தத்து தக்கோடு அவ நமக்கு டெஸ்ட் மண் பெறாபுஜி நமக்கு போட நினைச்சு காலி புடி மண் ஆ புடி மண்ணத்துக்கு நம்ம வந்து 250 கிராமி ஆகும் அவன் நம்ம ஐக்கோஸ்கர நம்ம நாலு பாகம் மண்த்தது ரெண்டு பாகம்னு தெத்துது தக்கோடு நம்ம நமக்கு போஞ்சு ரெண்டு பாகம் மாத்திரையே ஆகும் 200 கிராம் தாத்து மண் நம்ம கலெக்ட் மண்த்தது அவன் நம்ம ரைத்த ஏறுல ஆனா ஆறுனா புதர் புக்க அவு வா சர்வே நம்பரடு அவஞ்சு கிருஷி பூமி இப்போனா அவன் புக்க அவஞ்சு பூமிட்டு நம்ம தாதா கிருஷி மண் தந்துள்ளேரு ஆ கிருஷி தான் புதர்ன்னு கரெக்டா அது பரே இதாயிட்டு கொண்டது கொரியர்னா அண்டு
3: மண்ணு பரீட்சை கேந்திரோடு மண்ணு பரீட்சை மல்த்தி புக்க சர்டிபிகேட் கொடுப்பாரு அவு சர்க்காரத சவலத்துகுதல அனுகூல அப்படின்னா
4: உண்டு சார் இத்தே மஸ்து ஜன அவே வந்து விஷயவாதி மண் பரீட்சை கேந்திரக்கு பரவந்துள்ளாரு ஐட்டு தாதா பண்ற அக்கலேக்கு தோட்டகாரிக்கா இலாக்கேடு பொசத் ட்ரிப் இரிகேஷன் பண்ணது வந்து ப்ராஜெக்ட் உண்டு அக்கலாம் பொசத் கிருஷி பூமிக்கு பைப் லைன் மண் பண்ண அக்கலேக்கு அவே தான் வந்து தோட்டகாரிக்கிறது சப்சிடி குறைப்பார் அக்கலேக்கு முட்டை முட்டை 70% முட்டை சப்சிடி குறைப்பார் அக்கலேக்கு அவை தான் வந்து பிரயோஜனம் அக்கலே கம்ப்ளீட் அதை படையணும் பண்ணா அக்கலேக்கு மண் பரீட்சை போக்க நீர் பரீட்சை தான் வந்து அக்கலேக்கு வர திவோட அப்படி
3: இத்தே மண் பரீட்சை ஒட்டுக்கு நீர்த பரீட்சையில மல்பாரு அவு நீர்த பரீட்சைச்சா
4: நீரித பரீட்சையில் சார் எங்கள முல்பா வந்து மூஜி பேத்த பேத்த பாராமீட்டர் தான் வந்து பரீட்சை மண்ணுல அவு வத்தது பிஹெச் பண்ண ரசசார புக்க எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பண்ணப்பா அவு லவணாம்ச லவணாம்ச ஏத்துண்டு பண்ணது புக்க ஹார்ட்னஸ் பண்ண நீர் ஏத்து கடசு தன உண்டா இஜா அஞ்சா நம்ம வந்து டெஸ்ட் மண்ணப்போம் மூஜி பாராமீட்டர்
3: தப்புண்டு
4: அந்த அந்த பண்ட கிருஷிக்கு சம்பந்தப்பட்டது மாத்திரம் தோட்டகாரிக்க டாக்கில் கொஞ்சம் சப்சிடி குறைப்பெருத்துல அவைக்க மஸ்து ஹெல்ப் ஆகுண்டு
3: இத்தே மண்ணு பரீட்சைக்கு ஏத்து தின கெத்துனவாரு பக்கை நீர்த பரீட்சைக்கு ஏத்து தின கெத்துனவாரு
4: மண் பரீட்சைக்கு எங்களை வந்து ரெண்டு அத்தனை மூஜி தின போட அப்படி சார் கிளவஞ்சி சார் தாதா அப்படி பண்ட மண்ணு மாதிரி கொண்டது குறைப்பெறது அவன் சூறு சண்டி இப்போ பண்ட பர்சத டைம் அப்புறம் சூறு அத்தன் டாக்கு தோட்டக்கு நீர் பாடு பெருத்துல சார் சண்டி இப்போ அவன் நாக்கில் ஒழுங்கா தீச்சாண்டா எங்களை வஞ்சி தின தீவோட அப்படி முள்ளு பண்ட நிரலடே ஒழுங்கோடவு அது இப்போ நாக்கு சூறு வஞ்சி தின எச்சிக்க தாக்குண்டு அஞ்சு அது இப்போ நாங்கள் எங்களை ஒஞ்சுவில மண் ஒழுங்கு தீத்துனாண்டா ஒஞ்சி மண்ணத மாதிரி இருந்து ஐநகு முட்டால எங்களை ரெண்டு ரெண்டு தினட்டு டெஸ்ட் மண்ணுது மூஜின தண்ணி அக்கலுக்கு வரதி குரல்
3: இது கிருஷிக்கர்ல மண்ணு நுங்கவனாக தொம்முடு நுங்கேற பள்ளி இன்ச்சா காலி பிரதேசோட்டே நுங்கவடு நிரலுத பிரதேசோடு
4: அப்பண்ட டைரக்ட் சூரியன கிரண மண்ணுக்கு தாக்குதான் ரியாக்ஷன் ஆகுண்டு அவ் ஆயிரபள்ளி பண்றது பண்றதா மண்ணுதா மண்ணடி ஏத்து போஷகாம்சம் உண்டு கரெக்ட் கொத்தாவடாது சரியான ரீதியில் கொத்தாவட பண்ட நம்ம நிரலோடு உங்கவடாப்புண்டு
3: இது மண்ணு பரீட்சை புக்க நீர்த பரீட்சைக்கு ஏத்து கர்ச்சாப்புண்டு ஐத்த மாய்த்தி குறிப்பினண்டா
4: கர்ச்சு மல்லதாலாஜி சார் பண்டாயிரு முல்ப நமக்கு தர்மஸ்தல சம்ஸ்து தாதா மல்தேர் பண்ண மஸ்து கம்மி சார்ஜ் மண்ணுத்தேர் ஐட்டு இறகு ஒஞ்சி மண்ணுத பரீட்சைக்கு இறகு 50 ரூபாய் மாத்திர தாகுண்டு அவு கடிமை கர வெச்ச பண்ணுறது 117 ரூபாய் உண்டு அண்ட ಒಂಜಿ ಮಣ್ಣದ ಮಾದರಿಗೆ ಇರೋಗ 59 ರೂಪಾಯಿ ಮಾತ್ರ, ಅವೆ ನೀರದ ಮಾದರಿಗೆ 59 ರೂಪಾಯಿ ಮಾತ್ರ ನಮಗೆ ಇಪ್ಪುನ.
3: ಬಾರು ಕಡಿಮೆ ನಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತದ ಕೃಷಿಕರಿಗೆ ಒಂದು ಅನುಕೂಲಕರವಾದಂಚಿನ ಒಂಜಿ ವ್ಯವಸ್ಥೆ
4: ಅಂದಂದು.
3: ಇತ್ತೆ ನಮ್ಮ ಉಜಿರೆ SGM ಕಾಲೇಜ್ದು ಈ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷಾ ಕೇಂದ್ರ ಉಂಡು. ಈ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷಾ ಕೇಂದ್ರಗೂ ಬರುಡಾಂಡ ಜನಕ್ಕೂ ಎಂಚ ಸಂಪರ್ಕ ಮಲ್ಪಡು ಬಕ್ಕ ಈ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷಾ ಕೇಂದ್ರದ ಒಂಜಿ ಪರಿಚಯ ಅನ್ಪಲ್ನೆ.
4: ಈ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷಾ ಇಪ್ಪನ ನಮ್ಮ ಧರ್ಮಸ್ಥಳ ಮಂಜುನಾಥೇಶ್ವರ ಕಾಲೇಜ್ ಉಂಟೆ ಪದವಿ ಕಾಲೇಜ್ ಅವೈತ ಕ್ಯಾಂಪಸ್ ದ ಉಲ ಏ ಇಪ್ಪನ ಅವೈತ ಅಲ್ಪ ಉಲಂಜಿ ಪೋಸ್ಟ್ ಆಫೀಸ್ ಉಂಡು ಅವೈತ ಪಕ್ಕಡೆ ಇಪ್ಪನ ಅಂಚಿನ ಎಂಕ್ಲೇನ ಇಡೆಗ ಅಲ್ಪ ಬತ್ತದ್ಲೋ ಆಗ್ಲ ಇತ್ತ ಬಗ್ಗೆ ಮಾಹಿತಿ ಪಡೆಯೋನಲ್ಲಿ ಇದ್ದಿಂಡ ಎಂಕ್ಲೆಗೆ ಫೋನ್ ಮಾಡ್ತದೆ ಅದನ್ನು ಎಂಕ್ಲೇ ಆತರ ಒಪ್ಪಡು ಒಂಜಿ ಮಾಹಿತಿ ಪಡೆಯೋನಲ್ಲಿ.
3: ಈ ನನ್ನ ಫೋನ್ ನಂಬರ್ ನೋಡಿ
4: 97 3104 0 8
3: ಕುಡುರ ಪರಂಪರ
4: 97 3104 0 8
3: 97 3104 0 8 ಈ ಸಂಖ್ಯೆಗೆ ಫೋನ್ ಮಲ್ತಾರಂಡ ಇರು ಪಾತ್ರ ತಿಕ್ಕುವಾರು ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆದ ಬಗ್ಗೆ ನೀರದ ಪರೀಕ್ಷೆದ ಬಗ್ಗೆ ಏಪ ಬರುಡು ದೆಪ್ಪು ನೆಂಚಿನ ವಿಧಾನ ವಾರಿತಿರು ದೆಪ್ಪು ಮನ್ಪು ನೆಂಚಿನ ಮಾಹಿತಿನ ಇರು ಕೊರ್ಪಾರು
4: ಅಂದೆ.
3: ಬೊಕ್ಕ ಐತೆ ಇರು ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆ ಮಲ್ಪಣದ ಬಗ್ಗೆ ಪಂಡರು ಐಟಿತ್ತಿನ ಲಾಭದ ಬಗ್ಗೆ ಪಂಡರು ಬೊಕ್ಕ ಐತೆ ಸವಲತ್ತು ತಿಕ್ಕಿನ ಬಗ್ಗೆ ಪಂಡರು ಅಂಚನೇ ಮಣ್ಣದ ಒಂಜಿ ಆರೋಗ್ಯನ ಕಾಪಾಡುನಲ್ಲ ನಮ್ಮ ಮಾಮಲ್ಲ ಜವಾಬ್ದಾರಿ ಅವು ಕೃಷಿಕರಾವಡು ನಮ್ಮ ಜನಸಾಮಾನ್ಯರಾವಡು ಮಣ್ಣದ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ ಒಂಜಿ ಕಾಳಜಿ ನಮ್ಮ ವಹಿಸೋಡಾಪುಂಡು. ಇತ್ತೆ ನಮ್ಮ ಜನಸಮುದಾಯ ವಾರೀತಿದ ಒಂಜಿ ಮಣ್ಣನ್ನ ಆರೋಗ್ಯನ ಕಾಪಾಡೋರಿಗೋಸ್ಕರ ವಾರೀತಿ ಕಾಳಜಿ ದಿತ್ತ ನೋಡುದು ನೆನಪರ್
4: ಕೃಷಿಕೇರ್ನ ಬಗ್ಗೆ ಪನ್ವಾಡ ಸರ್ ಆಗ್ಲಿ ಕೆಲವರು ದಾದ ಮನ್ ಪೇರ್ಪಂಡ ಒಂಜೇ ರೀತಿಯ ಕೃಷಿನ ಮನ್ ತೊಂದು ಪೇರು ಆಗ್ಲಿ ಕೃಷಿ ವಿಷಯ ಕೃಷಿನ ಬದಲಾವಣೆ ಮನ್ ತೊಂದು ಇತ್ತಿರ್ನಂಡ ಕೆಡ್ಡೆ ಐತೆ. ಉದಾಹರಣೆಗೆ ಏಕದಳ ತ ಒಂಜಿ ಕೃಷಿ ಮನ್ ಪೇರು ಆಗ್ಲೇ ಬದಲಾವಣೆ ಮಂತದ ದ್ವಿದಳ ಕೃಷಿನ ಮನ್ ತೆರಂಡ ಒಂಜಿ ಸರ್ತಿ ಐಟ ಒಂಚೂರು ಫಲವತ್ತತೆ ಜಾಸ್ತಿ ಆಗುಂಡು ಬೊಕ್ಕ ಒಂಜಿ ಅವಶ್ಯಕತೆಗೆ ಬೋಡಪ್ ನೀರ್ತ ಜಾಸ್ತಿ ಆಗ್ಲಿ ರಾಸಾಯನಿಕ ಗೊಬ್ಬರ ಬಳಕೆ ಮನ್ ಪೇರ್ತಲ್ಲ ಕೆಲವೇರು ಐರ್ ತರಲ್ಲ ಒಂಚೂರು ಮಣ್ಣದ ಆರೋಗ್ಯ ಹಾಳಾಕುಂಡು ಅವೇನು ಆಪನತ್ ಕಮ್ಮಿ ಮನ್ ತೆರಂಡ ಎಡ್ಡೆ ಬೊಕ್ಕ ಕೀಟನಾಶಕ ಪಾಡ್ನಾಗಲ್ಲ ಅಗತ್ಯರದ ಜಾಸ್ತಿ ಬಳಕೆ ಮನ್ಪಿನ ಒಂಚೂರು ಕಮ್ಮಿ ಮನ್ ಪಡಾಕುಂಡು ಅಂಚ ಬೊಕ್ಕ ಐರೇ ಕೆಲವೇರು ಕೃಷಿಕರದ ಅದ ಮನ್ ಪೇರ್ಪಂಡ ನೀರು ಬೋಡನಾತ ಉಂಡು ಮಾಡಿದ್ ನೀರು ಅಗತ್ಯರದ ಜಾಸ್ತಿ ಪಾಡುವೇರು ಅವೇನು ಆಪನತ್ ಕಮ್ಮಿ ಮನ್ ಪಡು ನೀರು ಈ ಹನಿ ನೀರಾವರಿ ಪದ್ಧತಿ ಬಳಕೆ ಮಾಡ್ತೀರ
3: ನಾನು
4: ಅವೈಟು ನೀರೆಲ್ಲ ಉಳಿತಾಯ ಹಾಕೊಂಡು ಬೊಕ್ಕ ಆ ಒಂಜಿ ಕೃಷಿ ಬೆಳೆ ಉಂಚಿನ ಒಂಜಿ ಬೆಳೆದಾದೊಂಡು ಅವಕ್ಕೆಲ್ಲ ಒಂಜಿ ಎಡ್ಡೆ ಬೊಕ್ಕ ಎಡ್ಡೆ ಇಳುವರಿ ಎಲ್ಲ ತಿಕ್ಕೊಂಡು ನೀರು ಜಾಸ್ತಿ ಪಾಡ ಜಾಸ್ತಿ ಇಳುವರಿ ತಿಕ್ಕೊಂಡು ಅನ್ಕೊಂಡು ಒಂಜಿ ಅವು ತಪ್ಪು ಕಲ್ಪನೆ
3: ಅಂಚಿದ ಹತ್ರ ಜನಕ್ಕುಲ್ಲ ಈ ನಮ್ಮ ಮಣ್ಣದ ಆರೋಗ್ಯನ ಕಾಪಾಡೋಡು ಬೊಕ್ಕ ನೀರದ ಆರೋಗ್ಯನ ಕಾಪಾಡೋಡು ಆಯ್ತ ಒಟ್ಟಿಗೂ ನಮ್ಮ ಆರೋಗ್ಯ ಎಲ್ಲ ಎಡ್ಡೆ ಬೋಡು ಪನ್ಪಿನಂಚಿನ ಒಂಜಿ ಪಾತೆರ ಬಾರಿ ಪೊರ್ಲುಡು ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆ ಮಲ್ಪನ ಬಗ್ಗೆಟ್ಟು ಬೊಕ್ಕ ನೀರದ ಪರೀಕ್ಷೆ ಮಲ್ಪನ ಬಗ್ಗೆಟ್ಟು ಸುಮಾರು ಮಾಹಿತಿಲೇನು ನಮ್ಮ ರೇಡಿಯೋ ನಿನಾದದ ಕೆಳುಗೆರೆಗೆ ತೆರಿಪಾಯರು ಎಂಕ್ಲ ರೇಡಿಯೋ ನಿನಾದದ ಪರವಾದ ಬೊಕ್ಕ ನಮ್ಮ ಕೆಳುಗೆರನ ಪರವಾದ ಇರಿಗೆ ಉಡಲ್ ದಿಂಜಿನ ಸೊಲ್ಮೇಲು
4: ಸೊಲ್ಮೇಲು ಸರ್.
1: ವಿವಿಧ ಭಾಷೆಗಳ ಸಂಗಮ ನಮ್ಮ ತುಳುನಾಡು ಸಂಸ್ಕೃತಿಗಳ ನೆಲೆಬೀಡು. ನಮ್ಮಲ್ಲಿ ಯಕ್ಷಗಾನ ಭೂತಕೋಲ ಕಂಬಳ ಜಾತ್ರೆಗಳಿಗೆ ಕಡಿಮೆಯೇನೂ ಇಲ್ಲ. ಹೀಗೆಲ್ಲ ಜಾತ್ರೆ ಉತ್ಸವಗಳು ನಡೆಯುವಾಗ ಇಂತಹದೊಂದು ಶಬ್ದ ನಾದ ನಮಗೆ ಕೇಳುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. ಒಮ್ಮೊಮ್ಮೆ ಹೊಸ ಉತ್ಸಾಹ ಬಡಿದೆಬ್ಬಿಸುವ ನಾದ ವೈಭವ ಇದು ತಾಸೆಯ ಸದ್ದು ನಾದಸ್ವರದ ಕಂಪು. ಿಸಿದಾಗ ಒಮ್ಮೊಮ್ಮೆ ಒಗ್ಗೂಡುತ್ತದೆ ನಮ್ಮ ಮೈಮನಗಳು. ಇದು ಗ್ರಾಮೀಣ ಸಂಸ್ಕೃತಿ, ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ ಯಾವುದೇ ಇತಿಮಿತಿ. ಕಾಲುಗಳು ಕುಣಿಯುತ್ತದೆ, ಹೃದಯ ಸಂಭ್ರಮಿಸುತ್ತದೆ. ತುಳುನಾಡಿನ ಸೊಗಡು ನಮ್ಮ ಸಮುದಾಯ ಬಾನುಲಿ ಕೇಂದ್ರ ರೇಡಿಯೋ ನಿನಾದ 90.4 FM ಇದು ಜನಮನದ ನಾದ.